0: Chen Zong.
1: Roba la.
0: Shed kye chung ur des tanda. Nang le kye chimp dindre tanda nga kengwa amjo tsegi.
1: Les pa la.
0: Tango ne pukus nye du lunba la ta kyuk tsi rang re duwa. Chung du chamba ne te zang wa nao yung me. Ta ma zang ne nye cao jing zui doji di la tu chimong zomo du zang nga da xia sempa kibu kyun na me du. Tai ne pukus tige sempa sugi.
1: Bala, ngaye pu amason zang sempa kibu kune yung guze. Ine pu jing zui doji kore sempa du tesi chibu me du.
0: Ta tanda ko lo chung zui son zang. Gwoke tsuyu yo mare. Labda chimura tunje, lejib labo lingyere charo chena. Yawo kaze yo mare. Da tamade shingbu chigi kebre. Kaan yung.
1: Bala, da jima pu jingzhi doje liaga kari chiju na ka yu na.
0: Da ngaranzu lungba, zadaan kya chibu ozu yore. Yine, da dingsan lu soka zhonyega midi, gomru gomru chinzaan. Ko lu soka dambi yina, yangbo zidzi chame yung.
1: Lu cuka zhuzhuo qian a yong, zhuzhuo qian na da yao qu yong ba. Oh, bu qing zhi duo ji luo li qiu. Bu, chong zui cong du chui sung e.
2: Wang am la, da chong zui cong du chui sung wa.
1: Bu, dui da, ya qia kang dun da ame qia kang lu. Ya ame qia cao kang dun da.
2: Le sam la.
1: Cong du nang du ka zhi zhi du.
2: 从对南都恰张年生这个月，创作杨个名呢？从对南都生这个月，俺几个人都话阿木啦。记下记下没？
0: 不，他现在从对南都的不让俺俺去学的。
1: 罢了，可能他要么子，突然弄点准备没得，给一大批人个也会要的。
2: 不啦，阿木啦，今天从对讲了呀，从不要那个，总个一直就这样子。电脑了。 俺们是新别过不到，点吧？哪个是也要给咱们开赛车去？叔叔来不住不到，叔叔刚来接接，说话啥不是给土不切我的送给。等到新不忙做个年车去，秋秋个啷个里呀？抓土边云团熟，一个呢，明天一个，两个天一个，两个月半天，也不要急就忙些。十九天内嘞，也不要热天，人不急就人送过多。接着，俺们做都是带的多。
1: 阿妹婆。 天山水区上不要的，对阿妹性格有，一年忙做个日期间，秋秋给咱们的作业没卡住要的，两个点阿兰最专门用。对了，你们看下个节里啊，不然露出个猪肉去，顶在前边呢，俺最拿来偏到地使用吧。
2: 阿姆拉，俺是从干部这里啊，露出个装队民族，俺外边去阿姐，长期给过生计。
0: 俺做米人呢，米人怕了呀，心里的装了块的嘛，都蛮心别露具的嘞，用多少当过的。不论啥的爷爷了，来拉不停这幺妈的。
2: 不啦，
0: 今天从头讲了呀，两个的做师兄呢，也不要让他们先叫松松啊。可怎的？就来来难道用？不论啥的，几个的你们都怕这会儿的。就来呀，从个顶嘴顶这一百，
2: 马上呢，就是谈得不多，拉着人家爹妈到，从个娘娘家开始买吧。
1: 咱们看啥，等着弄个点个。你从我那舅娘们呢，从家当里啊，你们喜庆有余。马赛听上中国秋大前辈这个香港的故事，李嘉诚是也去了。光给马子群群呢，国足界，谈得边叫东家店不肯这签名入局所，你心够大。阿七，他婆，让谈得老亲切的。
2: 天南七不大，错我老阿姐，他不让给，没那么难给给接送这些节嘛，对哒我。阿姆拉，不啦，等到八拉去。今那子，俺基本年纪，宣布东北话就在这马下不多，过来视察军用时。我那钱呢，俺来特地拿着钱毛找土那上去，但因那刚你上个月出门多，年我呢。 旁边边几个俺这边热的，秋水打死。但因呢阿姆啦，伢谈得不多，老不中前边写几滴个，大家是穿了军的灯呢。伢写几滴个了，点解？听那作业，天冷水都不起个。俺龙哥那个新不起我穿呢，人家当军当一边，停掉个新不起个。过几个节，穿三不多都别新不起个。
1: 接下，阿妹，不然个老大长些阿妹的，过几个节穿个特别新不起我的。
0: ওয়াতা ছাওরাঙ শিগদে রাংবাব চুংদুদা চিকপচি কা রেজা লেগে থলিয়া রিবু টিমজে চিনিয়েদিন রে রাংবাবে লছুংদু জামবা রুগা থেরগা জেবরে জিগ লুজা ইনে দিগি তংগ দংগ দা ইনে দিগি মিশেন দা শুগোয়া লেনিউ ইয়মারে ইনে পামশুবে শিগদে জিগোগে বাগজাগে শাওতুগ মারদা রাংবালা দান্দা সিংবু জুমজি রেমাদো জিগি গানজু টংজু নাঙ্গে জন্দান ছিয়াগে লেমারে
2: Bola, ngata bala dhengma shi. Bala ghi tuyuli ya gongshi da ruga sunza rang jundan kari yubba dunsu yoma shu. Yine taji dhengma rda. Suso jundan yu na ningbu yubbe liaga kar chenye che cho shi. Nga ngubin ya jie zonga chunju chi zutak chun yi. Che zang nane nye che shi diya gyabdo naro shu gyi.
0: Wada kar chigi yine kinan zu shi.
1: Kunzu. 他们的小铁棒啊
3: 小子呢? 他们就是东西去过东方来到这里有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有有

0: 마즐레나 꼼칭아 따네 소소 다그르베다 디게 쯧쯧이 짱짱마도 링단체가 잘하는 지혜민도 다긴 아니가 시
1: 저진주 소오스두게
2: 그치 승기장시도 어제 장카르니 오요
1: 어제 연의 지시야 나 차포 중숨다 추기 감칸 존다
2: 요 차숨주바 추디 견덤 공접기 알시야
1: 뭐냐 저진주 얘도 스테디 저랑기 총가디 주제 로치지시 코조유네 从家起的主意趴下，将来那个牛钱多，听着很值钱不得。
2: 三姐张姨呢？爹叫我干了要嘞，可里个里钱瞧不着吧？
1: 可里可里哎，俺们朋友姑娘，虽说你们没故事钱不得，居然对的，听上来个姑爷可把要些。俺从长春南个拉不着专门牛背，破旋门旋的是厂嘛，去了阿婆亲戚，用不啥大大啥节罗用过蛮多哎。
2: 我从家做院长，起落了是打瓜着土人。
1: 交警局让三门钥匙端的，叫让俺做他正马事。人呢也会要事，但人呢，远点远呢，远点远别卷他是端过着不？
2: 这面让给俺歇歇等个月，俺三门地宅当街从家的做兵的。
1: 俺都是爹呢，从家的叫人就不有那么提皮大名多啊，弟嘞。
2: 地雷卡里，
1: 地雷几个杀出六百几里呀？我当时你们多去了阿不有家去呢，干没着？
2: 卡里生气，让给俺呀庄家的玉小姐去了阿婆抓死鱼呗。
1: 哦，叫俺让你亲戚看的你们多是不是？现在俺叫人别上面把血拼，叫人给钱呢。
2: 庄家的爷不拉给我归南边马镇吧，我不要去做皮。大堂的。跑来嘛，就讲呢，起落了阿不有干钱不赢呢，用安用哪？
1: 天生两个开车用不一个用过用呢，两个的起个热。叫人听这是点不赢呢，跑来肯定吹头不热。
2: 天天生意让给，年生人给给起打个长些数，长个些不赢呢，年顶这生意，一年包拉达，怕么你俩熊么女把待遇。
1: 啊，叫人我呢顶这生不多哎。
2: 我呢赢的，起落了两个钱阿赚呀，给三亩地。俺阿是内有，听说俺俩做新不是年底，新来趟招来几伙里啊，高考前买点吧，去了个几点还考不起过多。听说去了做军个连着的忙不是，俺爸都闯进那里啊，啥干的专干说连续可把切切事。俺做新别叔叔三老呀，精准当过多。
1: 内陆的大事，但内内陆的叫人几伙个没到马新呢，瞧瞧是呗。
2: 嘿嘿。去了窗那边叫那收押的，俺几个没得。俺俩做窗租，叫这次里的半段窗租呢，也差不多三的。老板，这是团租房子有的。俺做他下几次窗，俺做去了，没热子日子，他了多少钱两个菜还请不来。俺做弄不几杯米的个肉肉节，连米肉还是只做钱钱，两个团不赢呢。俺你怕着做了用个热了，两个自己两边都不收的，这是要买的吧？
1: 当然叫，看俺是我那卷不穷。大地爷爷叫人家去，点不他去。
2: 嘿嘿，
1: 看出住的俺有嘛小来呀？叫金枝多姐。
2: 你让可把有小姐住着，让俺你们多面呢，是不是到东行来的凶啊？
1: 哈，给人家给是羡慕我。看到叫金枝上去了，昨年赢不得，伢呢从俺孙姐爹娘赢不，他们可是欺人他去下。
2: 大地，俺要俺孙女确实去约。来是过了，谁去去的？
0: 我打手机让用啊，打下人个从家的呀，用过了是多个啊。
2: 我在过了。
0: 可是，我在。你的这是多么重啊！我见过了呀，三二七个姐。等等，我自己表去里面的。
2: 过了，当年过了一人唱过雪碧呢，从家里也用不是名度。到我这里去生意呢，我们十几个就是人民多。俺在长春那个起落了阿宝庄年的作业，到我这里拉着我们年端还是多些。
0: 哈，那你打算让俺年看了吗？年不接，写不起几句收多，那得了呗。 ཉེ་ང་སན་ན་ རང་ད་ རང་པ་བ་ནི་ག་ལོ་ལ་ཤེབ་ཡིན་པ་ ཤོག་གེ་བུ་ག་ར་ཅུས་ ད་ཁོང་ད་ མུ་ཅི་ཆ་ཡོང་དུ་གེ་ ད་ཅིམ་ཛ་དེ་ བོལོ་ཏོ་མ་དེ་ ཁན་ཏེས་ཅེ་ཡོ་རེ་ད་
2: བོལ་ ཀུལོ་མ་ན་ད་ ང་རེ་ཐབ་ཤི་ཆེ་ཆོ
3: པ་ལ་ པ་ལ་ ད་ ཀུལོ་མ་ན་ད་ ཅིན་ཅུ་ད་ཅི་སོ་སོ་ སམ་ཤ་ཏན་ཅུ་ཤོན
0: ཁོ་ཡ་དེ་ན་དོ་སམ་ལ་ད་ཡ་ག་རེ་ཡོ་རེ་ མི་གེན་བེ་ཁ་ལ་ཉེ ཅ་ཤུན་བེ་ ཏོལ་དེ་ཅེབ་རེ་ Polun lena qom chinga geba ki. Daga rabi mish du zida.
2: Bola, da girang tu zhe ma na da. Nga tanda lo chun ju ri. Nga gale gebje polun dike jie tu bu chigin.
0: Polun rang jeba da. Gubu uzu kyo ri na.
3: Bala, da su ma na da. Puye simba gibu yo ma ri.
2: Bola, lega kari ine guo zu du. Lik zhub gya zi gya yon bas. Su ine kye lin tu ma ri. Zamni toga chak jie min mang buch. Par jie chang mi da. Gangye mangbu gyuje, labjin chasha zhubisha da zhi. Nganzo gangye zhungse cheba, halaya yoma zhi.
0: Kare, tate zhugzhe ngusum zhune, tondo bidim nang gyezi gyanggan xie deje. Nganzo dib nal chua giyo yoma da. Nganzo juzo ngayo nal chua giyo gore. Bu jingzhi doji, ta ha gosu ngay.
2: Nye ha gosu, bula.
0: Ta wana rangge, nado nomindo, a.
2: Nye nomye.
0: Karge! Tondo no mesi gibi!
2: Bola, tarigi pangu di, nye mezi nanga lobzen tangu di yin. Yine mingye lodom nyam me la, nye pusamli yugui ti me.
0: Shoshke da! Tanda lagwe nanga lega di kung chugu mi dugan, tondo pusami naji. Ha! Gema malo!
3: Da jis, jis! Purangi tsonga di dusha na kyun yonsi ma ri. Bola le tuga mi du. Tando nganzo bola ge shel ma nyam che. Tati kandre chi wame di, sani rang pa la jose ne lo pi gri, tu di nganzo gezi ya gu shi tu. Ya, pu na lia ga gyu shi.
2: Lesa amla.